0: ஐயோ திக்கு திச்சு நகைச்சோ கரிச்சல் கிரி இயேசு கிறிஸ்து win you me gam matin kama wa duwa ho gam ma miki ni a ke win fun ma a ke vuk ma le
1: ni chaku chawa pa na ka chawa pa ro ri o mo diku win